0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: அரங்கம் வாழ வளர வளரமுடன் அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கு என் உணம் நிறைந்த இனிய செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் காலை வணக்கம். நேரம் காலை 7 மணி ஆகிறது. 94.6, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் 94, 95.6, 98.2 MHz செவ்வாய்க்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் நிகழ்ச்சி கேட்பீர்கள், உங்கள் தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி.
2: தேனிசை அரங்கம் காலைதோறும்
3: 7 மணி முதல் 8 மணி வரை

செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 15 நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 29 நாள்.

இன்றைக்கு புனிதமான ஒரு நன்னாள். இந்நன்னாளில் அதாவது இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி திருநாள், ஆவணி மாதத்தின் வலப்பிறை சதுர்த்தி திரையில் கொண்டாடப்படும் திருவிழா.

விக்னங்களை தீர்க்கும் முழுமுத கடவுளான விநாயக பெருமானின் அவதார திருநாள். நம் இல்லங்களில் மகிழ்ச்சியையும் புதிய நல்வாழ்வையும் கொண்டாடி வரட்டும்.

காலை புதிய நாள், புதிய நம்பிக்கைகள், புதிய முயற்சிகள், புதிய வெற்றி, புதிய உணர்வுகள். ஒரு புதிய வெற்றிகரமான நாளுக்கு எமது

எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் விநாயகர் வணங்கினால் தடைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். இதோ முதலில் விநாயகர் கடவுளை

மழை பொழி இமய வல்லிசை போற்றி தழை செவி என் தோள் தலைவா போற்றி திங்கட்சடையோன் செல்வ போற்றி எங்கட்கருளும் இறைவா போற்றி அருமு

விநாயகர் என்றார் மேலான தலைவர் என்று பொருள். சடூர்த்தி தமிழ் மாதங்களில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது நாள் சடூர்த்தி திதி எனப்படும்.

இத்தில் நம் நாட்டு மக்கள் சிலர் அனைவரும் ஜாதி மத வேறுபாடின்றி ஒன்று கூடி இத்திருவிழாவை கொண்டாடுவதால் மனிதர்களிலேயே ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வளர்கிறது.

வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. இன்றைய குறப்பா கடவுள் வாழ்த்து, த பிரைஸ் ஆஃப் காட். குறள் 10, பிறவி பெருங்கடல் நீண்டுவார் நீண்டார் இறைவன் அடி சேராதார். பொருள், இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்து பற்றுக்கொள்வார்கள் மட்டுமே இந்த நீண்ட பிறவி பெருங்கடலை கடந்து வரை சேர முடியும். இறைவன் வணங்காதவர்கள் பிறவி துன்பக் கடலில் தத்தளிப்பார்கள் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு, that is, only those who take refuge at the feet of the Almighty can cross the vast ocean of birth and death.

உங்கள் பக்தி நிகழ்ச்சியை தொடர்கிறது. இதோ வரும் பக்தி மிகும் ஒரு பாடல். விநாயகனை பெருமானை போற்றும் மிக அருமையான ஒரு பாடல், புகழ்பெற்ற ஒரு பாடல். இது கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் மனதிற்கு ஓர் அப்படி அமைதியாகவும் தரட்டும். பிரபோ கணபதி.

விநாயகர் சதுர்த்தி திருவிழா நம் இல்லங்களிலும் மங்களத்தை நிறைத்தும் இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நம் கடமைகளை சரியாக செய்யும் செய்து அதன் பலனை இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான பக்தி.

நண்பர்களே, இந்நன்னாளிலே முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடுவதால் நம்முடைய கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் இல்லற வாழ்க்கை இருக்கும் அனைத்து தடைகளும்

பனி போல் விலகும். மிகவும் பக்திமயமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்று வருகிறது இத்திருவிழா.

சிறப்பாக அடுத்து வரும் பாடலை கற்றபோன் உளிர்ந்து திரு ராமலிங்கம் தைலம், மனைவி லோகா, மகன் மாவில், மருமகள் மார், மகள் மார், பேரன் பேத்திமார்கள், ஷைவி மற்றும் தைலாம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் அடுத்து வரும் பாடலை ஃப்ளோயால் உழுந்து ராகினி பிள்ளை, கணவன் இந்திரன், மகள் மா சவிஷ்ணா லவிஷா, மருமகன்மார் சத்யம் கெவின், பேட்டிமார்கள் ஸ்ரேயா சைனா மற்றும் அன்புள்ள அம்மா வேணி, சகோதரி சகோதரர் மார், பிள்ளை குடும்பத்தார், கஞ்சமலை குடும்பத்தார், செங்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் வழங்கும் அடுத்த பாடல் பக்தி மிகும் விநாயகனை போற்றும் ஒரு பாடல்.

அறிவும் ஞானமும் தரும் மூஷிக வாகனன், அளவற்ற அறிவும் அடக்கமான குணமும் வேண்டுபவர்கள் தேட வேண்டிய ஒரே புகலிடம் அந்த ஆணிமுகனின் திருவடிகள் மட்டுமே. நேரின் விருப்பப்படி நாம் வழங்கும் அடுத்த பாடல் பாசத்தின் நமுதே விநாயகர், வழிகாட்டும் தேவம் விக்னேஸ்வரர்.

சிறப்பாக இந்த பாடலை நிக்குள்ளே உழுந்து அம்மாதேவி கணவன் தர்மா, மகன் சாம்பசிவா, மருமகள் ஜெனா, மகள் கேசவல்லி, மருமகன் திலான் மற்றும் பேட்டிமார் ரோசா, மகள் ஜீவித்ரா மற்றும் அப்பசமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

இந்நன்னாளில் விநாயக மந்திர மந்திரங்களை உச்சரிப்பது, வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 15 புண்ணிய தினம், பிறந்த நாள் விழா. சிறப்பாக அடுத்த பாடலை சுமங்கோஞ்சி ஊழிருந்து ஸ்மிதா ரமசுவாமி பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் கமலன், மகன் ஷணன், மகள் அசைவாணி மற்றும் ராமசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். புலேகூர் ஃபிளாக், சென்ட்ரல் ஃபிளாக் ஊழிருந்து ஜினி வளைதும் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா முன்யம்மா, அன்னை இந்திரன், அன்னி லீனா, யோஷினி, யுவினா, யுஷ்னா, யோவிசன், தம்பி குமன், மலை, பிஃபி, யுவனி, யோகிதம், அழகன், வேல், மெவன், சனன், மெவின், தேவம், ஹரி, ஈசன், வேலன், மிகா, விமி மற்றும் வளைதம் குடும்பத்தார், கதப்பேமாள் குடும்பத்தார், கேளன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

இன்னும் சில நேயர்களின் விருப்பப்படி நாம் வழங்கும் பாடல் ரவியா ஜோப்பா ஊழிருந்து திருமதி மனோன் பெருமாள் பேரன் சோமசேகரன் சோழன் பேத்தி செந்தாமரை தியானா சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா தம்பிமார்கள் தங்கிமார்கள் ரூபி வசந்தா பாட்டி தங்கச்சி சுபமா மற்றும் தமிழ் அவையார் சங்கத்தார் உறுப்பினர்கள் சார்பில்

பக்தி மிகும் பாடலை புவனோ மேப சீதாராமன் திருக்கோவில் சார்பாக மற்றும் கலைவாணி வீரன் நம் தொழில் அன்பர்கள் சுந்தரம் கலைவாணி வீரன் ஷாலினி ரமணா நிதின் மற்றும் அஞ்சலி ஆகியோரின் சார்பிலும்

வாவா கணசாயா எங்கள் கணநாதா சிறப்பாக இந்த பாடலை பிரபோம் உள்ளிருந்து அம்மா அமைதவழி பொன்னன் மற்றும் அன்புள்ள மகள் வனிதா மருமகன் காசன் மூக்கா உள்ளிருந்து அக்கா நீலம் அமாசை கணவன் கோவிந்தன் மற்றும் அமாசை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் விநாயகர் பெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மலரட்டும். அவர் அருளால் தொடரட்டும். நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று நலமுடன் வாழ வளமுடன். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய நிகழ்ச்சி பக்தி மிகவும் பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் சீதாபாய் அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி சிறப்பு நிகழ்ச்சியை இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த